0: ஆமத்தில் உமிழ்த்தேன் தச்சிச்சிட்டு நடந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே மறைந்தேன் கொடுமை ஓய்வுயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் மலா சிச்சிட்டுனா மறக்க பெறுவாங்க
1: Double J.